தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிரு தக்திருக்கு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிரு தக்திருக்கு தத்தத்தரி ததல தஜ்ஜனு ததல தஜ்ஜமி ததிமி தஜ்ஜனு தத்த தரித தனத்த

தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிரு தக்கிரு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிரு தக்கிரு தத்தத்தரி ததல தஜ்ஜனு ததல தத்துமி ததுமி தஜ்ஜனு தக்கித தரித தனத தனுத